நேச்சில் ஜவரி சாத்து பவுனி பட்டி வண்டா பார்த்தி நம்பர்த்துவா ரங்க நாங்க நிக்கணும் ஜாப்பு கருத்துவா நீ ஆந்த நீயோ சப்பி ஜான்லா சப்பி தேர வாசத்தேர.